0: வணக்கம் தமிழ் மக்களே, மீண்டும் ஒருமுறை உங்களை வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சியில பாக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் பெருமையா இருக்கு. இது வரைக்கும் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரையும் போன நம்ம ஷோ, இன்னும் இந்த வாரத்துல இருந்து சனிக்கிழமை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 1 ஹவர் உங்க கூட பேச போறேன். ஏன்னா அது வீக்கெண்ட் ஷோ, நீங்க எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்றதுக்காக டைம் மாற்றம் பண்ணிருக்கோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ். அண்ட் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு வரோம், நிறைய பாடல்களை கேட்கிறோம். இந்த வாரம் அதே வரிசையில நமக்கு ஒரு கெஸ்ட் கூப்பிட்டுருக்கேன். ஸோ அந்த கெஸ்ட் கிட்ட இருந்து நமக்கு தேவையான தகவல்களை கேட்டுக்கலாம். எஸ், அவர் பெயர் கவின் நடராஜன், லைசன்ஸ்டு ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல் அண்ட் மார்கேஜ் அட்வைசர். ஸோ அவர் தான் நமக்கு இன்னைக்கு இன்சூரன்ஸ்க்கு தேவையான விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். ஏன்னா நம்ம வந்து வெஹிக்கிள்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், வீட்டுக்கு எடுக்கிறோம், லைஃபுக்கு கண்டிப்பா எடுக்கிறோமா இல்லையான்றது நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. ஸோ அது உண்மையிலே எடுக்கணுமா இல்ல எடுக்கிறது எவ்வளவு அளவுக்கு மேண்டேட்டரி அப்படின்றது நமக்கு யாருமே புரியறது இல்ல. ஸோ அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம கவின் நடராஜன் அவர்கள் வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போறோம் உங்க சார்பா, அண்ட் அவரும் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு தயாரா இருக்காரு. அண்ட் வெல்கம் கவின் நடராஜன் ஃபார் அவர் ஷோ.
1: நன்றி, நன்றி அன்பு. தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன். இதை கேட்டுட்டு இருக்க மக்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட், இந்த ஷோல என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் மகிழ்ச்சி. லாஸ்ட் 2 வீக்ஸா உங்க ஷோ நான் பார்த்துட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன், சூப்பரா போயிட்டு இருக்கு. இதே கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஷோ எஃப்எம்ல கனடாவில் நான் கேட்டதே இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்கேன், எனக்கு முன்னாடியும் இருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம தமிழ் மக்களுக்காக இந்த ஷோ நீங்கள் பண்ணுறது மிக்க மகிழ்ச்சி. அண்ட் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும்னு என்னோட ஆசை அண்ட் தமிழ் மக்கள் ஆசை கூட. ஆஸ் யூ செட், யா, இன்சூரன்ஸ் பற்றின ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாருமே நானும் ஷேர் பண்ணுறதுக்கு அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: Thank you so much, Kavin. கண்டிப்பா, ஏன்னா உங்களோட வரவேற்புகள், உங்களுடைய அன்பு ஆதரவு, நீங்க கொடுக்குற இந்த சப்போர்ட்னாலே தான் இந்த ஷோவே நான் கண்டிப்பேன். இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களையும் நான் பண்ணணும் தான் இந்த முனைப்போட தான் உங்களையும் நான் இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய கஸ்டையும் கூப்பிட்டு போறோம். ஸோ இந்த கஸ்ட் நிகழ்ச்சி மட்டும் இல்லாம ஷோ ஃபுல்லாகவே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உறவுகளை பத்தின விஷயங்கள் தாங்க. ஏன்னா இந்த இன்சூரன்ஸ், உறவுகள் ரெண்டுமே ஒரு வகையான ஒற்றுமை இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒற்றுமையில இந்த ஷோ ஃபுல்லாகவே டெடிகேட் பண்ண போறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகளுக்கு தான். அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அண்ணன் தங்கச்சி உறவா இருக்கலாம், இல்ல தம்பி தங்க எந்த மாதிரியான உறவுகள், இந்த உறவுகளுக்காக தான் இந்த சாங்லாம் நம்ம டெடிகேட் பண்ண போறோம். ஸோ அந்த வரிசையில அடுத்து வரப்போற ஒரு ஃபேமிலி சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் இருங்க. இது CKDU 88.1 FM, ஹாலிஃபாக்ஸ் நோவா ஸ்கோஷியா. மைக்ல நான், மனசுல நீங்க, நான் உங்க லார்ஜ் அன்பு.

0: வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM. இது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே அன்பு. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கவின் நடராஜன் அவர்கள்கிட்ட நம்ம இன்சூரன்ஸ் சம்பந்தமான கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ எனக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே ஒரு சின்ன டவுட் இருக்கும். நான் ஏன் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும், கனடாவில் வந்து நான் ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதுக்கு ஒரு $50, $60 சும்மானா அது டியூலாம் கட்டிக்கிட்டு அதுக்கு பேமெண்ட்லாம் கொடுத்துட்டு ஏன் அதில் செலவு பண்ணோன்ற மாதிரி ஒரு சின்ன டவுட் எனக்கு இதில் இருக்கும். அது கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது கனடாவில் அவசியம்னு சொல்கிறீங்களா கவின்?
1: கண்டிப்பாக அன்பு, இந்த கொஷின் நம்ம மக்கள்கிட்ட இருந்து நான் அடிக்கடி கேட்கறது தான். ஸோ இன்சூரன்ஸ் கண்டிப்பாக கனடாவில் எடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே இந்தியாவிலேருந்து இமிகிரேட் ஆகி தான் இங்கே வந்திருக்கோம். இந்தியாவில் நம்ம பேரண்ட்ஸ், நம்ம அப்பா அம்மா வந்து சின்ன வயசில் நம்ம இருக்கும் போது பசங்களுக்கு ஒரு சின்ன அவங்களால முடிஞ்ச அமௌண்ட், மேபி லைக் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ ஒரு ப்ரீமியம் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, ரைட்? அவங்களுக்கு அதுக்கான அவேர்னஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதே தான் நம்ம இங்கே பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அது நம்ம ஃபேமிலிக்காக பண்ணணும். நீங்கள் நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, எது எப்போ வருங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். வருமா வராதாங்கிறது ஒரு கேள்வி, வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வருமுன் காப்பதே சிறப்புன்ட்டு, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு. ஸோ அதே கான்செப்ட் தான், வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறது நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது.
0: எஸ் கவின், ஆனால் நானும் அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்லாம் வச்சிருக்கேனே. கார் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், ஹோம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் போட்டு நல்ல இன்சூரன்ஸை ப்ரொடெக்ஷனாக நீங்கள் சொல்கிற அந்த வருமுன் காப்பதுலேயே கரெக்டாக வந்துடுறேன். ஸோ என்னோட பேமெண்ட் அதில் பற்றிலாம் நான் யோசிக்கிறதே இல்லை. தெரியுமா?
1: கரெக்டு. நீங்கள் கார் இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ் வரதுக்கு முன்னாடி எடுக்கிறீங்க, ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கலைங்கிறது எனக்கும் தெரில. ஒரு மெட்டீரியலுக்கான ஒரு லயபிளான ஒரு மெட்டீரியல் தான் காரோ இல்லை ஹோமோ எல்லாமே. ஐ மீன், ஸோ இட்ஸ் ஆல் லைக் அ மெட்டீரியல் திங், ரைட்? அதுக்கான லயபிலிட்டிஸ்க்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஆனால் உங்களோட ஃபேமிலிக்காக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் என்றைக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ யா, நான் தான் சொல்ல வந்தேன், டெப்ரிஷியேட் ஆகிறதுக்கான ஒரு பொருளுக்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஏன் நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தோணணும். இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பே பண்ணுற கார் இன்சூரன்ஸோ ஹோம் இன்சூரன்ஸை விட லைஃப் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் நம்பர் ஒன் ப்ரியாரிட்டியாக இருக்கணும் பிஃபோர் தன் கார் இன்சூரன்ஸ் ஆர் ஹோம் இன்சூரன்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி கனடாவில் எல்லாமே ரிவர்ஸாக இருக்குது சேட்லி, அண்ட் அவேர்னஸும் கம்மியாக இருக்குது மக்கள் மத்தியில் ஏன் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக ஒரு சம்வேர் இந்த லைன், நம்ம எல்லாருமே லைஃபை கனடாவில் பிளான் பண்ணுறோம், ஒரு டேர்ம் ஆஃப் லைஃப் பிளான் பண்ணுறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறோம், கார் வாங்குகிறோம், எல்லாமே வாங்குகிறோம். அன்சர்டனிட்டி வரும்போது காரோ வீடோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் தான் நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
0: யா, ஸோ இப்போ தான் எங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, ஒரு அக்ரிணை பொருளுக்கு மேலே செலுத்துகிற கவனத்தை வந்து நம்ம உயிர் மேலேயும் நமக்கு குழந்தைகள் அதனால் பயனடையணுன்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. யா, இது கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்கணும் மக்கள் எல்லாருமே. ஸோ எல்லா இன்சூரன்ஸும் வச்சுருக்கேன் பட் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் இன்னும் எடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக அதை எடுத்துடணும். ஸோ தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, இப்போது எவ்வளோ இதுக்கு டியூ கட்டணும், எவ்வளோ பணம் ஆகும், இப்போ அவர் சொன்னார் இல்லைங்களா கம்மியாக தான் ஆகுது, நீங்கள் கார் இன்சூரன்ஸோ மற்ற இன்சூரன்ஸ்லாம் விட நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது கம்மியான டியூ கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னென்ன, அதை பற்றின தகவல்கள்லாம் நிறைய கவின் நடராஜன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான சாங்ஸ் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தந்தை மகன் உறவுன்றது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த உறவுக்கான ஒரு பாடல் தான் ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து ரத்தமாரே. ஸ்டேடியம் இருங்க, இது CKDU 88.1 FM, ஹாலிஃபாக்ஸ் நோவா ஸ்கோஷியா. மைக்ல நான், மனசுல நீங்க, நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

0: வெல்கம் பேக் டு வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. இது சிகேடியூ 88.1 எஃப்எம். நான் உங்கள் ஆர்ஜே அன்பு. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் கவின் நடராஜன் அவர்கள்கிட்ட. இன்சூரன்ஸ் சம்பந்தமான நிறைய கேள்விகளை கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் போன வாட்டி சொன்ன மாதிரி வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு சூப்பரான தகவல்களை சொன்னார். அண்ட் அதை தொடர்ந்து நம்ம ஒரு தந்தை மகன் சாங்கையும் கேட்டு வந்தோம். ஸோ இந்த செக்மெண்ட்ல என்ன கேட்க போறோம் அப்படின்னா, கவின், எனக்கு வந்து இந்தியாவில் பார்க்குறப்ப ஒரு 50-60 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இருக்கு. பட் இங்கே வந்து எந்தெந்த டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, நான் எதை சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணுன்றது எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருக்கு. நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறேன்.
1: நல்ல க்வெஸ்சன் அன்பு. ஸோ நீங்கள் எவ்வளோ விதமான இன்சூரன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் உங்கள் அட்வைசர்கிட்ட பேசுனீங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க. பட் அன்லைக் இன்ன இந்தியாவில் நீங்கள் எவ்வளோ விதமான இன்சூரன்ஸ்னால் நிறைய இருக்குது. பட் இங்கே கனடாவில் ஒரே ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸஸ் தான் இருக்குது. ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, ஒன்று யூனிவர்சல் லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, தேர்ட் டைப் வந்து ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா, ஒரு டேர்ம்க்கு எடுக்கிறீங்க, ரைட்? ஸோ இப்போ டேர்ம் 10 இயர்ஸ் அப்படின்னா T10 சொல்லுவாங்க, 20 இயர்ஸ் அப்படின்னா T20 சொல்லுவாங்க, 30 இயர்ஸ்னா T30. ஸோ 30 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் போடுற கவரேஜ் அமௌண்ட் 1 மில்லியன்னா அந்த 1 மில்லியன் 30 இயர்ஸ்க்கு கவர் ஆகும். நம்ம இல்லாதப்ப நம்மளோட ஸ்பௌஸுக்கோ இல்லை பசங்களுக்கோ அது போய் சேரும், ரைட்? இப்போ ஒரு க்வெஸ்சன் எல்லாரும் காமனாக எது கேட்பாங்கன்னா, எல்ஐசி, ஓகே நான் போடுறேன் ப்ரோ, $100 போடுறோம், எனக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வருமா அட் எண்ட் ஆஃப் 30 இயர்ஸ்னா? நோ, திஸ் இஸ் பியூர்லி டேர்ம். நீங்கள் போடுற காசு ரிட்டர்ன்ஸ் வராது. அன்லைக் எல்ஐசியில் நம்ம போடுற மாதிரி 20,000 30,000 40,000 ரிட்டர்ன்ஸ் வரும்னா வராது. அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும்னா அதுக்கான இன்சூரன்ஸ் தான் யூனிவர்சல் லைஃப் இன்சூரன்ஸ்.
0: ஓ, யூனிவர்சல் லைஃப் இன்சூரன்ஸ் எனக்கே ரொம்ப புதுசு தான். ஏன்னா இங்கே வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா அந்த பக்கம் அந்த செக்மெண்ட் பக்கமே நம்ம போகல இல்லையா. பட் அதை பற்றி கொஞ்சம் எலபரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: ஓகே, யூனிவர்சல் லைஃப் இன்சூரன்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? இப்போ டேர்ம் இன்சூரன்ஸில் ஒரு $100 போடுறீங்கன்னா, இல்லை யூனிவர்சல் லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு $200 போடுவீங்க. $100 உங்களோட இன்சூரன்ஸ்க்கு, $100 உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த $100 நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லைக் ஷேர் மார்க்கெட்ஸ், யூஎஸ் ஈக்விட்டிஸ் ஆர் S&P 500, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர அமௌண்ட்டை நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸாக கொடுப்பாங்க. ஆஃப்டர் அவர் லைஃப் ஆர் லைக் டியூரிங் அவர் லைஃப் அது CSV அமௌண்ட்னு சொல்லிட்டு அது பில்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இட்ஸ் சம்வேர் லைக் அன் எல்ஐசி மாதிரி தான். ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு பில்ட் ஆகிட்டு வரும், அதுவும் நீங்கள் போடுற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கே கொடுக்குறாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் சேம் தான், ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ லைஃப் செகண்ட் யூனிவர்சல் லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற அமௌண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், த அமௌண்ட் இஸ் நாட் கேரண்டீட். பட் தேர்ட் ஆப்ஷன், ஹோல் லைஃப் ஆப்ஷன், இஸ் கேரண்டீட் அமௌண்ட். இன்சூரர் இஸ் taking a responsibility, okay, after 30 years I guarantee this amount, $100,000 உங்களுக்கு வரும்னா அவன் கேரண்டியாக நம்மளுக்கு அந்த $100,000 கொடுத்துருவான். வேறஸ் அந்த அமௌண்ட்டு யூனிவர்சல் லைஃப்பில் கேரண்டி கிடையாது. இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ்.
0: இந்த மாதிரி புது புது தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் கவின் நடராஜன் அவர்கள்கிட்ட. அவருடைய ஸ்பெஷலைஸ்டு இந்த இன்சூரன்ஸ் செக்ஷனில் இருக்கிறதுனால அவருடைய எல்லா கேள்வியும் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்ததாக நம்ம ரிலேஷன்ஷிப் சாங்குள்ளே போயிட்டு இருக்கோம். அடுத்ததாக ராம் திரைப்படத்திலிருந்து ஆராயிரம் சாங் வந்துட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் சிகேடியூ 88.1 FM. மைக்கில் நான் மனசில் நீங்கள், நான் உங்கள் அர்ஜய் அன்பு.

0: வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM. நீங்க கேட்டிருக்குது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஹார்ஜே அன்பு. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் கவின் நடராஜன் அவர்கள் கிட்ட. இன்சூரன்ஸ் சம்பந்தமான கேள்விகளையும் அவர்கிட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கோம். எனக்கு இன்சூரன்ஸ்ல இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனா இப்போ ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கலாம், அது ரொம்ப சேஃப்டியான விஷயம் அப்படின்னு நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு. எஸ் கரெக்ட். அப்ப இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வரும்போது எனக்கு எவ்வளவு பணம் ஆகும், இதுக்கு நான் எவ்வளவு ப்ரீமியம் கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு சின்ன டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்.
1: நான் பேசுற எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஏன்னா நம்ம வாங்க பொருளுக்கு வந்து எவ்வளோ ஆகுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. பட் சி, இந்த இன்சூரன்ஸ் பற்றி பேசும்போது இட் ஆல் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். என்னன்னா நம்மளோட வயசு எவ்வளோ, நம்ம ஸ்மோக்கிங் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்மோக்கராக நான் ஸ்மோக்கராக, ஸ்மோக்கராக இருந்தால் விலை ஜாஸ்தியாக இருக்கும், நான் ஸ்மோக்கராக இருந்தால் இட்ஸ் ஆல் குட். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹெல்த் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட ஹெல்த் ஹேபிட்ஸ் அண்ட் எவ்வளோ இயர்ஸ்க்கு நம்ம எடுக்கணும், எவ்வளோ கவரேஜ் எடுக்கணும். நம்ம டேர்ம் பற்றி பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், 20 வருஷத்துக்கு எடுக்கலாம், 30 வருஷத்துக்கு எடுக்கலாம் அப்படின்றது. ஸோ இதையெல்லாம் ஃபேக்டர் பண்ணி தான் நம்ம வந்து எவ்வளோ ஆகுன்றதை நம்ம சொல்ல முடியும்.
0: ஓ ஓகே. இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 40 வயசு ஆகுது, எனக்கு ஒரு 500K கவரேஜில் 20 வருஷத்துக்கு வேணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகும்?
1: நல்ல கொஷின்னு. ஸோ ஐடியலி நான் அந்த நம்பர் எக்ஸாக்ட் நம்பர் அது நான் டூல்ஸ் வச்சு தான் ரன் பண்ணோம். பட் நீங்கள் கேட்கறதுனால மக்கள் ஒரு ஐடியா கிடைக்குங்கிறக்காக நான் சொல்கிறேன். ஒரு 40 இயர்ஸ், ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா ஒரு $50 to $70 ஆகலாம்.
0: ஓ, நான் மந்த்லி $50 or $70 ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா?
1: கரெக்ட். நீங்கள் மந்த்லி ஒரு $50 to $70 கட்டுற மாதிரி வரும். ஒன் திங் வாட் ஐ கேன் சே இஸ் தட் இட்ஸ் மச் மோர் சீப்பர் தேன் கார் இன்சூரன்ஸ் ஆர் ஹோம் இன்சூரன்ஸ். நீங்க அதுக்கு பே பண்ற பிரீமியமை விட ரொம்ப கம்மி தான் லைஃப் இன்சூரன்ஸ்.
0: ஓ ஓகே ஓகே. அண்ட் அடுத்து இதில் என்ன ஒரு முக்கியமான கேள்வினா, நான் சொன்ன 20 வருஷம் டென்யூரில் நான் ஒரு 500K கவரேஜில் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நடுவில் நான் வந்து எனக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சோ ஆர் எனக்கு ஏதாவது நான் ஒரு சூழ்நிலைக்காக ஊருக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ நான் வந்து 2 வருஷம் கட்டியிருப்பேன், அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிடுறேன், நான் கேன்சல் பண்ணணுமா இல்லை அப்படியே விட்டு போகலாமா, அது அது எப்படி போகும் அந்த இன்சூரன்ஸ்?
1: நல்ல கொஷின். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி ஓகே. நான் ஒரே கொஷின் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் வந்து இப்போ கார் வாங்கியிருக்கீங்க, கார் இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்க, ப்ரீமியம் மாதம் மாதம் பே பண்ணுறீங்க, நீங்கள் ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க?
0: அது கார் ப்ரீமியம் மாதம் மாதம் பே பண்ணிவிடுவேன், அவ்வளோதான், அது முடிஞ்சு இல்லையா?
1: யா, அதே தான், நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ இந்தியா போகணுன்னு நினைக்கிறீங்களோ இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரி போகிறேன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் எனி டைம் கேன்சல் பண்ணிக்கலாம்.
0: ஓ, கேன்சல் பண்ணிட்டு தான் போகணும், பட் அந்த கட்டணத்தெல்லாம் அப்படியே போயிடும், நமக்கு அந்த பணம் திரும்பி வராது.
1: ஏன்னா இது எக்ஸாக்ட்லி லைக் என் கார் இன்சூரன்ஸ் தான். நீங்கள் காசு கட்டுறீங்க $200-$300, நாளைக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வருதா?
0: ஓ இல்லை. ஓகே, இது ஒரு கேள்விக்கு சூப்பரான பதில் சொல்லியிருக்காரு. கார் இன்சூரன்ஸ் மாதிரி தான் நம்ம கட்ட இன்சூரன்ஸ்லாம் திருப்பி கண்டிப்பாக வராது அப்படின்னு.
1: இன்னொரு திங் என்னன்னா, நீங்கள் இப்போ காஸ்ட்டை பற்றி பேசும்போது ஸோ எவ்வளோ ஆகுன்னு கேட்டீங்க. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு $3,000 to $5,000 நம்ம மந்த்லி ஏர்ன் பண்ணுறோன்னா $70 or $50 இஸ் ஜஸ்ட் 1% ஆஃப் யுவர் இன்கம்ல. ஸோ அந்த 1% நம்ம லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வை நாட், ரைட்?
0: யா, இந்த வை நாட் கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம லிசனர்ஸ்க்கும் அந்த கேள்வி எழுந்திருக்கோம், வை நாட் நம்ம ஏன் அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து இன்னும் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டு வந்துருவோம். கணவன் மனைவி உறவுன்றது வந்து ஒரு ஒரு தூய்மையான ஒரு சுயான உண்மையான ஒரு அன்பா இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்கான ஒரு சாங் தான் அடுத்து வரப்போது. ஸ்டேடியூனா இருங்க, இது CKDU 88.1 FM, ஹாலிஃபாக்ஸ் நோவா ஸ்கோஷியா. மைக்ல நான், மனசுல நீங்க, நான் உங்க லார்ஜ் அன்பு.

0: வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM. இது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே அன்பு. அண்ட் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் கவின் நடராஜன் அவர்கள் கிட்ட. இன்சூரன்ஸ் சம்பந்தமான கேள்விகளையும் அதுக்கான டவுட்ஸையும் அவர் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் எனக்கு கவின் இன்னொரு டவுட் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. நீங்க சொல்ல சொல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாமே சுவாரஸ்யமாகவும் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் மூலமா எனக்கு திருப்பியும் டவுட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் வந்து இந்தியாவில் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அது போதும் இல்லையா, இந்தியாவில் தான் கரெக்டான ப்ரீமியம் கட்டிட்டு வரேன், எனக்கு இன்சூரன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இன்னொன்று கனடாலையும் நான் கண்டிப்பாக எடுக்கணுமா?
1: கண்டிப்பாக நீங்கள் கனடாவில் எடுக்கணும். ஏன்னா நம்மளோட லயபிலிட்டிஸ் இங்கே தான் இருக்குது. ரைட், லயபிலிட்டிஸ் இன் த சென்ஸ் நம்ம வீடு வச்சுருக்கோம் அது லயபிள், அண்ட் குழந்தைங்க எஜுகேஷன் இருக்குது, அண்ட் இந்த மாதிரி சில எல்லா லயபிலிட்டிஸும் நம்ம கேனடாவில் இருக்கிறனால நம்ம அதை எடுக்கிறோம். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கும் போது தெர் இஸ் அன் அப்ரோச் கால் லைஃப். ஓகேவா, லயபிலிட்டிஸ் நம்ம வந்து ஹவுஸோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் லயபிலிட்டிஸ் எவ்வளோங்கிறது நம்ம பார்ப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500K, அண்ட் இன்கம் ஐ இஸ் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். நம்ம இல்லைன்னா நம்ம ஃபேமிலி தே நீட் டு சர்வைவ் வித் அவர் இன்கம் ரீப்ளேஸ்ட், ரைட். அதோட அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம். அண்ட் எஃப்எஸ் ஃபியூனரல் சேட்லி ஆர் நம்ம வந்து இங்கே ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் 25K ஆகும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அதையும் நம்ம ஃபேக்டர் பண்ணுவோம். அண்ட் எஜுகேஷன் நம்ம இல்லாதப்போ குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு ஒரு 60K நம்ம ஃபேக்டர் பண்ணி நம்ம எவ்வளோ வந்து காசு வேணுங்கிற கவரேஜ் அமௌண்ட்டை நம்ம வந்து வி கம் டு த கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் ஆன் யுவர் நோட். நீங்கள் இந்தியாவில் வச்சுருக்கீங்க, நான் ஏன் இங்கே எடுக்கணும்? ஸோ ஓகே, நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு இங்கே எடுத்துகிட்டு வர முடியுமா ஈஸியாக? வித்தின் அ மந்த் நம்ம ஹவுஸுக்கு காசு கட்டலன்னா டிஃபால்ட் ஆயிரும். நத்திங் லைக் ஜஸ்ட் வெயிட் ஃபார் அவர் இதில். ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு பிரிங் இன் யுவர் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் செகண்ட்லி லைக் ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே இன்சூரன்ஸ் நம்மளுக்கு கிளைம் ஆகி வருமா, எவ்வளோ நாளில் வரும், இது எல்லாம் பேஸ் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது.
0: அப்போ நான் இன்சூரன்ஸ் இந்தியாவிலும் வச்சுருந்தாலும் இங்கேயும் எடுக்கிறது தான் கரெக்டான விஷயம் சொல்கிறீங்க. சரி ஓகே, எனக்கு இப்போ நம்ம இது வரைக்கும் பேசுனதில் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இப்போ இவன் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு வந்து பெனிஃபிட்ஸ் போகும், அவங்களுடைய எஜுகேஷன், குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். பட் இப்போ நமக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஹில்னஸ் இருக்குது, எனக்கு உடம்பு முடியாமல் போகுது, பட் அப்போ எனக்கு ஒரு பணமோ இந்த இன்சூரன்ஸ் வசதிகள் இருந்தால் நான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் பிழைக்க முடியும், அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான இன்சூரன்ஸ் எல்லாம் ஏதாவது வழி இருக்கா?
1: ஓ கண்டிப்பாக, நல்ல க்வெஸ்சன் ஆக்சுவலி. ஸோ யா, தெர் இஸ் அன் இன்சூரன்ஸ் கால் கிரிட்டிக்கல் இல்னஸ். கிரிட்டிக்கல் இல்னஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அது என்னன்னா இட்ஸ் அ லிவிங் பெனிஃபிட். ஓகேங்களா, நம்ம கிரிட்டிக்கலி இல்லாகும் போது நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு சப்போஸ் இஃப் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் எனி சார்ட் ஆஃப் க்ரானிக் டிசீசஸ் லைக் கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஆர் ஸ்ட்ரோக், இந்த மாதிரி டிசீசஸ் ஆகும் போது நம்மளால 1 இயர் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம எவ்வளோ கவரேஜ் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸில் போட்டோமோ அதை நம்ம வாங்கிக்கலாம், லம்சமாக வாங்கிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, சேட்லி ஹாலிஃபாக்ஸில் வெயிட்டிங் டைம் இருக்குது. ஸோ இஃப் 6 மந்த் நீங்கள் உனால் வெயிட் பண்ண முடியல, 4 மந்த்ஸ் வெயிட் பண்ண முடியல, 3 மந்த்ஸ் வெயிட் பண்ண முடியலனா யூ கேன் கெட் தட் அமௌண்ட் அண்ட் தென் யூ கேன் கோ டு யர் ஓன் கண்ட்ரி ஆர் டு யூஎஸ் ஆர் எனி கண்ட்ரி அண்ட் கெட் ட்ரீட்டட். அண்ட் அலாங் வித் தட் நீங்கள் ஹோம் கேர் எக்ஸ்பென்சஸோ இல்லை உங்களோட இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்டோ ட்ராவல் எக்ஸ்பென்சஸோ எல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணி அந்த கவரேஜை வந்து ஹோல்சமாக வாங்கிக்கலாம். So it's a living benefit.
0: Oh, thank you. இப்போ ரொம்ப நல்லா புரியுது. ஸோ தொடர்ந்து கவின் நடராஜன் கிட்ட நம்ம இன்சூரன்ஸ் சம்மந்தமான கேள்விகள் கேட்போம். அவர் சொல்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப புதுசாகவும் இருக்குது. இதை நம்ம ஏன் பண்ணணுன்றதுக்கான அத்தியாவசியத்தை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம பேசுவோம். அடுத்து ரிலேஷன்ஷிப் சாங்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ தந்தை மகன் ரிலேஷன்ஷிப் காட்டும், தாய் கேட்டோம், இப்போ கேட்க போகிற பாட்டு ஒரு பாட்டி ஒரு பேத்தி அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றது கேட்போம். ஸ்டே டியூனா இருங்க, இது CKDU 88.1 FM, ஹாலிஃபாக்ஸ் நோவா ஸ்கோஷியா. மைக்ல நான், மனசுல நீங்க, நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

0: வெல்கம் பேக் டு சிகேடியூ 88.1 FM. இது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் அர்ஜய் அன்பு. பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து பூவே பூச்சுடவா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டீங்க. அது ஒரு பாட்டி பேத்திக்குள்ள இருக்கிற அன்பையும் அவங்களுக்குள்ள இருக்கிற உறவையும் அழகழக எடுத்து சொல்லப்பட்ட ஒரு பாட்டு. அது நம்ம நிறைய உறவுகள் பார்த்திருப்போம். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, பல உறவுகள் நிறைய அழகா பேசப்பட்டிருக்கு. ஆனா அந்த பாட்டி பேத்தி உறவும் ஒரு அழகான உறவு தான் இல்ல. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் கவி நடராஜன் அவர்கள்கிட்ட. இன்சூரன்ஸ் சம்பந்தமான நிறைய டவுட்ஸும் கேள்விகளையும் அவர்கிட்ட கேட்டிருக்கோம். அவர் எல்லாமே பொறுமையாவும் அழகாகவும் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காரு. நான் இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் கவின். இப்போ இது வரைக்கும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் சூப்பர். நான் கண்டிப்பா ஒரு பாலிசியை இது எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தர் கண்டிப்பாக ஒரு $50-$60 தான் இல்லையா? ஸோ மற்ற எல்லாத்தையும் விடையும் இது ரொம்ப கம்மின்னு எனக்கு புரியுது. வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இதெல்லாம் தாண்டி இந்த அவ்வளோ அத்தியாவசியமாகவும் இருக்குதுன்றதை நீங்கள் கரெக்டான தெளிவாக டைப்ஸ் உட்பட எல்லாமே எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஃபேமிலியை வந்து இப்போ அப்பா அம்மா இருக்காங்க ஊரில், அவங்கள வந்து நான் இங்கே கூப்பிட்டு வரேன். ஸோ அவங்களுக்கு தனியாக இன்சூரன்ஸ் எடுக்கணுமா? பட் அப்படி இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும்?
1: கண்டிப்பாக அவங்க வராங்க அப்படின்னா நம்ம எடுக்கணும். அவங்களுக்கு எடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் பேர் வந்து எமர்ஜென்சி ட்ராவல் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு கவரேஜ் இருக்குது, சன் லைஃப்லேயோ எனி இன்சூரன்ஸ் கம்பெனியோ நம்மளுக்கு கவரேஜ் இருக்குது, ஒரு எம்எஸ்ஐலேயே நம்மளுக்கு ஃப்ரீயாகவே போய் கவர் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு கவரேஜும் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். ஏன் எடுக்கணுங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நாள் வராங்க, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸு இதெல்லாம் பொறுத்து அவங்களுக்கு ஒரு கவரேஜ் நீங்கள் எடுக்கலாம். மேபி 100K-வோ 150K-வோ இல்லை 1,000,000-ஓ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் இந்த டாபிக் நீங்கள் கேட்டது நல்ல க்வெஸ்சன். இது மூலயமா நான் மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது இட்ஸ் அ ட்ரூ ஃபேக்ட் அண்ட் இட்ஸ் அன் ஃபீட்பேக் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை கிளைண்ட். ஸோ அவங்க கிளைண்ட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க, ஒரு 100K-க்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க. சேட்லி அவங்க அம்மா வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, லைக் பெட்ல இருந்து கீழே விழுந்தோ ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹி ஹேஸ் டு டேக் இன் டு த எமர்ஜென்சி. எமர்ஜென்சிக்கு அவங்க போகும்போது கேன் யூ இமேஜின் எவ்வளோ ஆயிருக்குங்கிறத உங்களால இமேஜின் பண்ண முடியுதா?
0: ரொம்ப அதிகமான செலவு தான் ஆயிருக்கும் கண்டிப்பாகவே.
1: யா, கண்டிப்பாக நானே ஷாக் ஆயிட்டேன். ஸோ எமர்ஜென்சியில் லைக் தே ஹாவ் டு ட்ரீட் இட் ஃபார் லைக் 4 days. 4 days கழிச்சு அவங்களோட பில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா
0: $70,000. பண்ணுமா?
1: ஸோ இது வந்து அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அண்ட் லக்கிலி அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு 100K-க்கு எடுத்தனால 70K லைக் இட் வாஸ் கவர்ட். மேபி அவங்க 1 or 2 days எக்ஸ்ட்ராவாக ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லைக் ஹீ ஹேஸ் டு புட் இட் ஃப்ரம் ஏ ஓன் பாக்கெட்ல. அப்போ $10,000 $20,000 நம்ம கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். ஸோ இட்ஸ் $50 ஒரு $100 அதிகமாக போனால் கூட நீங்கள் கவரேஜ் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதே தான் நான் சொல்கிறது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். வரது நம்ம எப்படி எது வரும்னு தெரியாது, எடுத்து வைக்கிறது நல்லது. நம்மளை நம்பி அவங்க கனடாக்கு வராங்க, அவங்களுக்கான ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது.
0: ட்ராவல் இன்சூரன்ஸ் அவ்வளோ மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் கைஸ், கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மாவை எல்லாம் ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா, அந்த கடமையை நமக்கு இருக்குது. கூப்பிட்டு வரது மட்டும் இல்லாமல் ஸோ அதுக்காக கவின் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். அடுத்ததா ரிலேஷன்ஷிப் சாங்ல அண்ணன் தம்பி உறவு கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன சாங்னு. தென்மதுரை வைகை நதி சாங், தர்மத்தின் தலைவர் திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ல இருங்க, இது சிகேடியூ 88.1 FM, ஹாலிஃபாக்ஸ் நோவா ஸ்கோஷியா. மைக்ல நான், மனசுல நீங்க. நான் உங்க லார்ஜ் அன்பு.

0: அது எந்த ரீசன்னால வருது. அது கூட சில நேரங்களில் நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அதை எப்படி அணுகிறீங்க கவின்?
1: ஓ ஸோ கிளைம்ஸ் பற்றி பேசும்போது இட்ஸ் அகைன் சர்க்கிள் பேக் டு அஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போது கரெக்டான இன்ஃபர்மேஷன், ட்ரூத்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோமாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ பேசிக்காக நான் கேள்விப்படுற வரைக்கும் இந்த கிளைம்ஸ் எப்போ ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷனில் கொடுக்குறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மோக்கராக இருக்கிறவங்க வந்து நான் ஸ்மோக்கர்னு சொல்லி ஒரு ப்ரீமியம் கம்மி ஆகும். ஸோ ஐ மீன் இந்த ஸ்மோக்கருக்கும் நான் ஸ்மோக்கருக்கும் மல்டிப்ளை பை $300, $300 ஸ்மோக்கர் பே பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஸ்மோக்கர்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் இன்சூரன்ஸை ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எடுத்து வைக்கும் போது கிளைம்ஸ்னு வரும்போது அப்போது அண்டர் ரைட்டரோ இல்லை யாரோ இதை கண்டுபிடிச்சாங்கன்னா அப்போது இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் யூஸ்வலி நடக்குது. ரைட், அது போக இந்த ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ராங்காக லைக் ஹைட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாமல் கரெக்டான ட்ரூத்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம்னா கிளைம்ஸில் எந்த ப்ராப்ளமும் வராது.
0: ஓகே, நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அதில் உண்மை ஒன்று கொஞ்சமாக இருக்கணும் அப்படின்றது தான் கவின் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி கிளைம்ஸ் போடுறதுனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனை, உண்மையான இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம்ஸ்லாம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அப்ராப்ரியேட்டான கிளைம்ஸ் எல்லாம் வந்து சேரும். அண்ட் தேங்க்யூ கவின், இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து நாங்கள் பல குறுக்கு கேள்விகளை கேட்டிருந்தோம். நீங்கள் எல்லாத்தையுமே பொறுமையாக இருந்து அதுக்கு பதில் சொல்லி இந்த நம்ம கம்யூனிட்டிக்கு தேவையான இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் கவின், எனக்கு கடைசியாக ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. இப்போ நான் உங்களை ரீச் பண்ணலாமா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு? இல்லை மக்கள் இப்போ இதை கேட்டுருக்க மக்கள் வந்து அவங்களுக்கும் சில டவுட்ஸ்லாம் இருக்கும், இதை தான் நான் கேட்ட டவுட்ஸ் எல்லாம் தாண்டி அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதை அவங்கக்கிட்ட கேட்கலாமா? அது எப்படி?
1: ஓ கண்டிப்பாக, அதுக்கு முன்னாடி லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த எல்லா கொஷின்ஸும் லைக் ரிலவெண்ட்டான கொஷின்ஸ், மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கொஷின்ஸ் நீங்கள் கேட்டதுக்காக மிகப்பெரிய நன்றி. ஹோப்ஃபுல்லி லைக் கேட்டுட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயமோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன்றதை நான் நம்புகிறேன். இன்னும் அவங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஆன்சர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா லைக் அவங்க என்கிட்ட தான் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கிறது இல்லை. உங்களுக்கு என்னோட மோட்டிவே வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், லைஃப் இன்சூரன்ஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கிறக்காக தான் நான் இங்கே வந்தேன். இன்னும் அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அஃப்கோர்ஸ் தே கேன் ரீச் அவுட் டு மீ. இட்ஸ் www.kavinwealth.com, அது மூலயமா நீங்கள் வாட் பண்ணலாம். இல்லைனா என் நம்பர் வந்து 613-265-6131. இட்ஸ் 613-265-6131. கவலைப்படாதனா, இது ஜஸ்ட் அ ஃப்ரீ கன்சல்டேஷன். நான் உங்களுக்கு என்ன க்வெஸ்சன்னாலும் நான் ஆன்சர் பண்ணுறேன்.
0: தேங்க்யூ ஸோ மச் மக்களே. கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டிக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தையும் இந்த ஃப்ரீ கன்சல்டன்சின் ஒரு ஹெல்ப்பையும் பண்ணக்கூடிய கவின் அவர்களுக்கு மிக்க நன்றி. இது வரைக்கும் பாடல்களையும் கேட்டிருப்பீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வர வாரங்களையும் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களையும் சில்ட்ரன் ரிலேட்டடான விஷயங்களாகவும் நிறைய பேச போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே அன்பு. எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே மூழ்காத ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் தான், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக தளபதி திரைப்படத்திலிருந்து காட்டுக்கோயில் மனசுக்குள்ள பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த பாட்டோட உங்களுக்கு டாடா பாபா சொல்லிக்கிறேன். ஸ்டே டியூன்ல இருங்க. இது CKDU 88.1 FM, ஹாலிஃபாக்ஸ் நோவா ஸ்கோஷியா. மைக்ல நான், மனசுல நீங்க, நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.